0: தேசி ஸ்வாக் தேசி ஸ்வாக் பாலிவுட் டாக் ஃபன் ஏசியா ஃபன் ஏசியா.
1: Let the music take control and dance the night away with Club Phonasia.
2: I love it.
1: The ultimate celebration of music and rhythm.